0: வாக்கிலன் லீமா காதிலன் சோசியல் பகிசருலுலக்கன் இந்தோனேசியா.
1: Dari Jalan Imam Bonjol Sampah Madura, Pro 1, Kanal Informasi.